புல்லன் ரதம் நகியேங்கி கர்கரி லிகே ஜி கொம்மத்தல் நஞ்சுலேன்.